0: Hot FM Alpha Studio with Cosini and Lehansa.
1: அம்மா மங்காதரே மங்காதரே.

0: ஹிந்தி ரீமிக்ஸ் ரீமேக் பீட் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன்னேக்கா நெஃபெம் டிஜே நைட் ஃபன்னேக்கட்ட செட் வேணா டேகி தினன்னா நெஃபெம் டிஜே நைட் அது ரேன் நவேட்டா
2: නොයිනස් අධිවේගයක් සුපිරිම සබඳියාවක් SLT Mobitel 5 වෙතින් දැන් unlimited package රසක් 100 Mbps සිට 1000 Mbps දක්වා මාසිකට රුපියල් 5900 සිට සුපිරිම unlimited වෙනසක් විඳින්න SLT Mobitel 5 කොන්දේසි අදාළ වේ.

0: ஹிந்தி ரீமிக்ஸ் ரீமேக் பீட் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக நெஃபெம் டிஜே நைட் ஃபன் எக்கட்ட செட் வேணா டேகி தினன்னா நெஃபெம் டிஜே நைட் அது ரேண்டவேட்டா.

0: ஹிந்தி ரீமிக்ஸ் ரீமேக் பீட் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன்னேகா நெட்எஃப்எம் டிஜே நைட் ஃபன்னேகட்ட செட் வேணா டேகி தினன்னா நெட்எஃப்எம் டிஜே நைட் அது ரெனோவேட்டா
2: மந்தாரம் ரே.